தத்தை தம் தத்தும் தீம் தத்தை தை சுந்தர கண்டரே குஜம் கும் கும் கும் கும் தரிக்கு குஜம் ஜம் ஜம் ஜம் ஜம் தாக்கு குஜம் தரிக்கு குஜம் தரிக்கு நம் தரிக்கு.